0: Je t'ai rencontré simplement et tu n'as rien fait pour chercher à me plaire. Fouad?
1: Non, Madame Adib.
0: When is this Henri?
1: ما بعرف مدام الاستاذ بيجي وبيروح بيجي وبيروح بيجي
0: بكفي انت كمان بيروح.